0: தச்சம் தகச்சம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தக்கச்சம் தகச்சம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தக்கச்சரி சதல தச்சல் சதல தச்சலி சதல தச்சலு தத்த சரித தன தச்சலு தச்சலி சதல தச்சம் தச்சம் தச்சல் தச்சம்
1: நம்ம தன் சீர் வி சக்கர தாழ நம்ம தன் சீர் வி சக்கர தாழ புத்து கட்டு பத்தான் அரபுத்து கட்டு பத்தான்.